ஆத்மாவுக்கு கிரீப்சி அன்படுவி காவா மச்சா சிறந்த பகத் தன்னை பாரே பாய் குருதாஸ் ஜி நே அப்பனி வார் விச் இஸ் தரா பயான் கீத்த கி ஜதோ இன்சான் சச்சே மனோ ਉਸ ਪਰਮੇਸ਼ਰ ਦੀ ਭਗਤੀ ਕਰਦਾ ਉਹਦਾ ਨਾਮ ਲੈਂਦਾ ਹੈ ਤਾਂ ਉਹ ਪਰਮੇਸ਼ਰ ਇਸ ਤਰ੍ਹਾਂ ਆ ਕੇ ਮਿਲਦਾ ਜਿਵੇਂ ਧੰਨੇ ਨੂੰ ਮਿਲਿਆ ਭਾਈ ਗੁਰਦਾਸ ਜੀ।